0: சத்ரம் பிடிச்சு பட்டதாவடி சிஞ்சனி இந்த அரவிந்தாதி பச்சை புஷ்பகலம் பூடி அனாதிகாரன் இந்த தபசிய குளித பறவை சுருதியோள் தேரில் முட்டிச்சுவே ஜாக்கிரதி நரதம் சிங்காரமான கண்டியா சாரதி தக்க தின்னா தக்க தின்னா
1: ಅಪ್ಪ ಮಗನೇ ಮನ್ಮಥ
0: ಅಮ್ಮಯ್ಯ
1: ಹೇಳುತ್ತೀನಿ ಕೇಳುವಂತಹ
0: ಅದೇನು ಮಾತು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುವಂತ